0: ஹலோ ஏர் இந்தியா,
1: ஏர் இந்தியா, வாட் தேர் இஸ் அ டைம் பாம் இன் ஃப்ளைட் நம்பர் 125. ஹலோ, ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? கான் சொல்ற யார்? கான் சொல்ற? ஹலோ ஹலோ,
2: ஸ்கிரீன் ஃபோன் பண்ண யாக்கி ஃப்ளைட் நம்பர் 125 ல டைம் பாம் இருக்கு. வாட்
3: யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ், வி ஆர் சாரி டு இன்ஃபார்ம்